0: கொண்ட காதிரியாய்
1: கரிகாலன் தேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் காவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டு

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:12. சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கவிஞர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் வலம் வர இருக்கிறது. இன்று அவரது தொகுப்பு பாடலாக இருபட பாடல்களை தேர்வு செய்துள்ளார். இரண்டு படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வர இருக்கிறது. கேட்டு மகிழ்ச்சிகள் நேர் சொந்தங்களே, இன்று அவர் தம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். 77ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நேர் சொந்தங்கள் அவர்களை வாழ்த்தி வணங்குவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது, மற்றும் குழுவில் இணைந்து பதிவிட்டு வாழ்த்திய அன்பு சொந்தங்கள். சென்னை நகநல்லூர் கண்ணன் ஐயாவர்கள் ஐயா 77ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடும் திருவாளர் ஜோதி பாண்டியன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் எங்களது வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டையிலிருந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களுக்கு, பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதுவட்டம் சோழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், மற்றும் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டில் வாழ்த்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி. நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று ஒரு இனிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா சிறப்பு. சென்னை பாரதி தனபால் அவர்களும் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களை வாழ்த்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் ஹாப்பி பர்த்டே ஜோதி பாண்டியன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் வருக என வரவேற்கிறோம். சோழச்சேரி விஜயலட்சுமார் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களை வாழ்த்தி ஒரு நேர் சொந்தம் நேரலையில் வணக்கம் ஐயா வாருங்கள்.
1: வணக்கம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி.
1: அப்புறம் வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் ஜோதி பாண்டியன் ஐயாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள்.
0: ஆமாம் ஐயா.
1: அவர் இன்று போல் என்று வாழ்க, சீரோடு சிறப்போடு வாழ்க, வாழ்த்த வயசு இல்லாட்டியும் அவர் எப்பயுமே நல்லா இருக்கணும், 100 வருஷத்துக்கு மேல நல்லபடியா வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தஞ்சாவூர் பொன்னெண்டூர் மாரியம்மன் வேண்டிக்கிறேன், அவருக்கு எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா நல்லபடியா இருக்க நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட சார்பா வந்து கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் நம்ம சபரி வானொலியில இருக்கிறவங்க அத்தனை பேரும் சார்பாகவும் அவரை நான் வந்து அவரை வந்து வாழ்த்துறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே அவருக்கு நிரந்தரமா இருக்கும். அவரும் வந்து எல்லாருக்கும் ஆசி வழங்கட்டும் எல்லாருக்கும். ஏன்னா அவர் பெரியவர் இல்லையா, எல்லாரையும் மனசார ஆசி வழங்கினாக்க இன்னும் நல்லா இருப்போம், நாங்களும் நல்லா இருப்போம்னு சொல்லிக்கிட்டே நீங்க பாடல தொடருங்க. அவர் இயற்றிய ஒரு பாடல் வந்து ஒரு பாடல் இருக்கு, அவர் சுமங்கலிதாங்கிற படத்துல இருந்து வாணி ஜெயராம் பாடினது, சரணம் சரவணானே. இந்த பாட்டை முடிஞ்சா வந்து இந்த நிகழ்ச்சியோட சேர்த்து போடுங்க, அவருக்கு பெருமையா இருக்கு.
0: முடியாததுக்கு முன்னே போட்டுறியா?

0: போட்டுருங்க. நன்றி.
1: முடிஞ்சா போட்டா கேட்க மாட்டாங்க, முடியாத முன்னு போட்டுரு ஐயா.
0: போட்டுருங்க.
1: நன்றி ஐயா, சிறப்பாக வந்து வாழ்த்தி அமைக்கி நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி. சரவணன் சரவணம் சரவணன். ஆமாய்யா ஆமாய்யா, சரிங்க ஐயா.
0: அந்த பாட்டை முன்னாடியே போட்டான்னு கஷ்டமே போட்டுட்டு கூட நீங்க மறுபடியும் ரெண்டு பாட்டை போடணும்.
1: ஒரு பாடலுக்கு பிறகு போடுகிறேன் ஐயா, நிச்சயம் ஒளிபரப்பு. நன்றி ஐயா, வருங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பண்டிகன் ஐயா அவர்களை வாழ்த்தி ஒரு அருமையான ஒரு பாடலும் தந்துள்ளார். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களும் நானும் பாடல் கேட்கிறேன் என்று இணைந்துள்ளார் ஒரு பூனையுடன். அவருக்கும் நன்றி. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பண்டியன் ஐயா அவர்களுக்காக ஒரு பிறந்தநாள் பாடல் ஒன்று மீண்டும் இதோ

0: அவர் வந்துட்டாருங்க. அவர் வந்துட்டாரா? கமலி அவர் வந்துட்டாரா? வாங்க வாங்க வாங்க.
1: எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: பிறந்த நாள் விழாவில் நீங்க கலந்துக்கிறது நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம்.

0: வாங்க வணக்கம்.
1: பிறந்த நாளுக்கு யாங்க பரிசு?
2: உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பா. இன்னும் பேரும் புகழும் பெற்று பெருவாழ் வாழும்.
1: அம்மா அம்மா
3: ராஜா
1: அம்மா,
3: இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளாச்சே.
1: ஆமா,
3: அதை கூட மறந்துட்டியப்பா.
1: அதுமா
3: எடுத்துக்க.
4: இங்க நீண்ட ஆயுளோட பல்லாண்டு வாழணுங்க. உங்க சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க.
2: ராமு, உனக்காக கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்.
4: இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா?
1: ஆமா ஆமா, என் பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு நல்லாருன்னு வாயார வாத்தினீங்களே, அதே மாதிரி இன்னைக்கும் என்ன அங்கிருந்தே வாத்தினீங்க. அது போதும், அது போதும்.
5: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் பிறந்த நாள், நான் இங்க இருந்தே கும்பிடுறேன். என் தாயை நான் தெய்வமா கும்பிடுறேன். அந்த என் தாய்ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன வாழ்த்திருக்கீங்க, அது போகுது. இது எனக்கு அது போகுது. ரொம்ப
1: சந்தோஷம்.

அருமையான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர் சொந்தங்களே. இப்பாடலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படைவீடு பிரியா வீரமணி ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று சபரி வானொலியில் இதய ரகம் நிகழ்ச்சியில் ஜோதி பாண்டியன் ஐயா நிறுவத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முதலாக அவருடைய தேர்வில் நம் நாடு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வலம் வர இருக்கிறது. முதலில் நம் நாடு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ அவருடைய விருப்பத்தில்

அழகான ஒரு பாடல் ஒலித்தென்றது. நம் நாடு என்ற திரைப்படத்திலிருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று நமக்கு அறிவுரை தந்தார் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நெஞ்ச நன்றிகள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் நல்ல பேரை வாங்குகிறார் என்று நினைக்கிறேன், வாங்குங்கள் ஐயா. சோலைச்சேரி விஜயஹர்ஸ்மார் அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களை அழகான ஒரு கவிதையின் நடையில் வாழ்த்தியிருக்கிறார். இனிமையாய் வாழ இதயத்தால் வாழ்த்துகிறோம், இனிமையாய் வாழ இதயத்தால் வாழ்த்துகிறோம், ஆனந்தமாய் வாழ அன்புடன் வாழ்த்துகிறோம், ஆனந்தமாய் வாழ அன்புடன் வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சியாய் வாழ மனதார வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சியாய் வாழ மனதார வாழ்த்துகிறோம், நீண்ட ஆயுளோடும் நீங்கா புகழோடும் வாழ, நீண்ட ஆயுளோடும் நீங்கா புகழோடும் வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களை வாழ்த்தி அந்த அழகான ஒரு வாழ்த்து மடல், அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ, நல்ல பெயரை வாங்க வேண்டும் சௌரி நேயர்களே என்று அழகாக ஒரு நடன காட்சி. சோலைச்சேரி விஜயஹர்ஸ்மார் அவர்கள் பாடல் அசத்தல் என்றும், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், அருமை, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று அழகான ஒரு பதிவு. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு

இன்று 10/8/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மன்னிக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள், கவிஞர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் தம் 77வது பிறந்தநாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தி வணங்கும் அன்பு சொந்தங்கள். மகன் பிரசாந்த், மருமகள் கலைவாணி, பேரன் யோகதர்ஷன், பேத்தி சிவதன்யா மற்றும் குடும்ப நண்பர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் ஐயா அவர்களும், கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் சபரிமலை சொந்தங்கள் அனைவரும் அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். எல்லாம் வல்ல அந்த தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் அருள் கிடைக்க அனைவரும் வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள் ஐயா தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் கவிஞர், அவர் திரையுலகிற்கு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடல் இது, அவள் சுமங்கலிதான் என்ற திரைப்படத்திலிருந்து.

மன்னிக்கும் நேர்சந்தர்களே, சிறிது வணக்கம் ஐயா, வாருங்கள். வந்துவிட்டார். இந்த பாடலுக்கு பிறகு அவருடைய பாடல் ஒலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நம் நாடு திரைப்படத்திலிருந்து மேலும் ஒரு பாடல் அவர் தேர்வில். இதோ

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஆடை முழுவதும் நனை நனை என்று நனைந்து கொண்டிருக்கின்றோம் பாடலில் கேட்டு. பெயரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோழச்சேரி விஜயஹர்ஸ்மர் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆகா அருமை என்றும் சோழச்சேரி விஜயஹர்ஸ்மர் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா இப்படி அசத்துறீங்களே என்றும் பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ஐயோ ஐயோ நனைந்து கொண்டு இருக்கிறார், ஐயா பார்த்துக்கொள்ளுங்கள் ஐயா ஏதேனும் காய்ச்சல் கீச்சல் வந்துட போகிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் நாங்களும் நனைவோம் இல்லை என்று நனைந்து கொண்டிருக்கிறார் மழையில். நம் சபரிமலையில் புதிதாக நேர் சொந்தம் ஒன்று வருகை புரிந்துள்ளது. இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களை சபரி வானொலி வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா, வாருங்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் தேன்மொழி அக்காவிற்கு குடைபிடிக்க போகிறேன், அவர்கள் மழையில் நனைந்தால் ஜலதோஷம் பிடித்துவிடும், செல்லுங்கள் ஐயா, வாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், கவிஞர் ஜோதி பாண்டியன் அவர்களுக்கு என் நெஞ்சம் கனித இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 76ஆம் ஆண்டு நன்றாகவே முடிந்தது நேற்று. 76ஆம் ஆண்டு நன்றாகவே முடிந்தது நேற்று. இன்று வரும் முதல் நாள் நன்மையுடன் 100 ஆண்டு வாழ்ந்திடுவீர். புன்னகை பூத்த முகம், தன்மையுடன் பேசிடும் கனிமொழி, கவிதை உள்ளம், திறந்த உபசரிப்பு. புன்னகை பூத்த முகம், தன்மையுடன் பேசிடும் கனிமொழி, கவிதை உள்ளம், திறந்த உபசரிப்பு. சபரி வானொலி நிகழ்ச்சியில் தொகுப்பு பாடல் உன் பாசத்தின் பண்பிலே, பார்த்திபனும் நீயே கவிஞரே. சபரி வானொலியில் தொகுப்பு பாடல் உன் பாசத்தின் பண்பிலே, பார்த்திபனும் நீயே கவிஞரே. ஓய்வில்லா உன் பணிவிடையில் உன் நட்பு அழைத்திடுவாய். சபரி வானொலி

உறங்கி கிடக்கின்றன. சபரி வானொலியில் உன் நட்பு கிடைத்தமைக்கு நன்றி சொல்லி உனக்குள் 1000 பாடல்கள் உறங்கி கிடக்கின்றன. உன் பாடல் சுடரொளி எழுந்து சபரி வானொலியில் காற்றலையாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உன் பாடல் சுடரொளி எழுந்து சபரி வானொலியில் காற்றலையாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சபரி வானொலி என்றும் இப்படி உன் பிறந்தநாளை உனக்கும் வாழ்த்தும் வரவேற்போம். இனி உங்களுக்கு வயாரப்பாடி வாஞ்சியுடன் வாழ்த்துகிறோம். வாழ்க 100 ஆண்டு. உன் பிறந்தநாள் பொன் விழாவிற்கு வருவேன் கவிதையோடு புகழ்பாட. உன் பிறந்தநாள் பொன் விழாவிற்கு வருவேன் கவிதையோடு புகழ்பாட. எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வானொலி சொந்தங்கள் சார்பாகவும் என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என்றும் அழகான ஒரு வாழ்த்து மடலை தந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி, நன்றி, நன்றி, நன்றி. சோழச்சர் விஜயஸ்மார் அவர்கள் ஜெகதீஷ் அவர்களை இருகரம் கூப்பி வருகவர்கள் என வரவேற்கிறேன் என்று வரவேற்பு கொடுத்துள்ளார். கரூர் ரகுபதி ஐயாவர்கள் மழையில் நனைந்தார் அல்லவா, அதனால் குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். முக்காடு எல்லாம் வேண்டாம் ஐயா, எடுத்து விடுங்கள் ஐயா. மண்பானைக்கு உடல்நிலை சரியில்லை, ஏனோ தெரியவில்லையே. ஏனாச்சு, என்னாச்சு ஐயா? அதிகமாக குளிரா, மழையா, வெயிலா? எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா என்பதை தெரிவித்துக்கொண்டு, இதோ தஞ்சாவூர் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் திரையில் ஒலித்த பாடல், இதோ அவருடைய பாடல் அவள் சுமங்கலிதான் என்ற திரைப்படத்திலிருந்து.

என்ன சொந்தங்களே, அருமையான ஒரு பாடல் அவள் சுமங்கலி தான் என்ற திரைப்படத்திலிருந்து நம் கவிஞர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களின் வரிகளில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுழச்சர் விஜயரசுமர் அவர்களும் அடடா ஆஹா கிரேட் என்று பாராட்டினார்கள். நன்றி தெரிவித்து கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் ஐயா, எழுதிய பாடல் அருமை சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. இனிய நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்று இனிய பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தஞ்சை ஜோதி பாண்டியன் அவர்கள் மழையைப் போன்ற கடமையாற்ற, மதிப்புக்கு ஏற்ற பொருளை ஈட்ட, மலர் மனமாய் புகழை அடைய, மனித நேயம் கொண்டு வாழ, அலையைப் போல ஆடி மகிழ்ந்து, அனைத்து உறவுகளிடம் அன்பை வாரி பொழிந்து, கனிவோடு கருணை நெஞ்சம் கொண்டு, கண்ணின் மணி போல எல்லா காலமும் வாழ்ந்து, இதயங்கள் ஒன்றாக எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பொன்னாக வாழ்த்துவது கடைக்கோடி குமரியிலிருந்து எளியவன் எம் ஜெகதீசன் என்றார். அதன் நன்மைகள் தமிழும் சுவையும் போல, நந்தவனத்து மலரும் மனமும் போல, கரும்பு இனிப்பதைப் போல, வெள்ளை மனமாய் பால் பொங்குவது போன்று, நல்ல சுப நிகழ்ச்சிகளில் மஞ்சள் மணப்பது போன்று, கரும்பு இனிப்பது போன்று, வாழ்நாளெல்லாம் இனிப்பான செய்திகளோடு, இனிப்பான நிகழ்வுகளோடு, இறைவன் அருளால் எல்லா வளமும் பெற்று கவிஞர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், பல கவிதைகளை கருத்துக்களை நமது சபரி வானொலியில் அள்ளித்தர வேண்டும் என்று கேட்டு இறைவன் அருளால் என் குடும்பத்தின் சார்பாக நானும் வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளத்துடன், நன்றி வாழ்த்துக்கள் என்று அழகான ஒரு வாழ்த்து கவிதை, வாழ்த்து மடலை தந்துள்ளார் நம் எம் ஜெகதீசன் ஐயா அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியிலிருந்து அழகான ஒரு கவிதையை தந்த அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ரகுபதி ஐயா அவர்கள், ஐயோ என்னங்க ஐயா, ஊசி போட்டு மாத்திரை போடும் அளவிற்கு காய்ச்சல் வந்து விட்டதா? எனக்கு தெரியவில்லையே ஐயா, எப்பொழுதிலிருந்து ஐயா இந்த நிகழ்ச்சி? பார்த்து கொள்ளுங்கள் ஐயா, கவனமாக இருங்கள், பயமாக இருக்கிறது எனக்கு என்பதை வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சியில் ஜோதி பாண்டியன் ஐயா விருப்பத்தில் அடுத்த பாடலாக இதோ

அட்டகாசமான தொழிலான உற்சாகமான ஒரு பாடல் எல்லா ரீசரி அவர்களின் குரலில் பாடல் ஒலிக்கின்றது. நான் 7 வயசில் இளநீ வித்தவை என்று அந்த அழகான பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம் நேர்சொந்தங்களே. பாடலை கேட்டு பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சொலைத்திரு விஜயஸ்மர் அவர்கள் பாடல் வேற லெவல் என்று பாராட்டினார்கள். குமரி இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டினார். நன்றி நன்றி ஐயா. கரு ரகுபதி ஐயா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை பாடிய எல்ஆர் ஈஸ்வரி அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு ஐயா, நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இது ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள். நினைத்ததை நடத்தி முடிப்பவர், ஒரு சிறந்த கவிஞர். அவர் பெயரை கூறவே நமக்கு அருகதை இல்லை.

அவ்வளோ ஒரு பெரிய கவிஞர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் என்பதே மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. அவர் பாதம் தொட்டு வணங்குவோம், வணங்குகிறேன். இதோ நிலைத்ததை நடத்தி முடிப்பவர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள்.

0: அழகான ஒரு பாடல் ஒலித்தென்றது. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் அவர் அவர் அவர் அவர்தான். சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள் நைஸ் சாங் என்றும், கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், இந்த பாடலை எல்லாம் இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரி அம்மா தொல்லல் குரலில் பாடும் பாடல், அருமை, அம்மாவின் நடிப்பு அதைவிட அருமையாக இருக்கும் என்று அழகாக பாராட்டு. நன்றி சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள். நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் ஜோதி பாண்டியன் சார் சார் சார் பாடல் தேர்வு சூப்பர் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. கரூர் ரகுபதி ஐயர்கள் பாடலை கேட்டு துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியுடன். என்ன ஐயா இது, எனக்கு தெரியவில்லை ஐயா, நீங்களே சொல்லிவிடுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், நினைத்ததை முடிப்பவன் நான், அருமையான தலைவர் பாடல். ஜோதி பாண்டியன் ஐயா பாடல் தேர்வு செய்த விதம் அருமை, தலைவர் பாடல் சிறப்பு. நன்றி நன்றி. மீண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். இனிப்புகளை வழங்கி சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இனிப்புகளை வழங்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. சொலைச்சர் விஜயஸ்மர் அவர்கள், யாரையோ திட்டுறீங்க, யாரை என்று தெரியவில்லையே, திட்டட்டும் திட்டட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களுக்காக ஒரு வாழ்த்து மடல்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 10/8/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவர்கள் தம் 77ஆம் ஆண்டு பிறந்தநாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள். மகன் பிரசாந்த், மருமகள் கலைவாணி, பேரன் யோகதர்ஷன், பேத்தி சிவதன்யா மற்றும் குடும்ப நண்பர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், கோவை சேரன்மநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: இந்த வாழ்த்து மடலை கேட்டு சில உள்ளங்கள், அப்போது நாங்கள் எல்லாம் சபரி வானொலியில் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். எங்கள் பெயரை ஏன் கூறவில்லை என்றும் இருக்கலாம். அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் அல்லவா, அதனால்தான். மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே, அனைவரும் வாழ்த்துவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஜோதி பாண்டியன் ஐயாவின் விருப்பத்தில் நம் நாடு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவருடைய விருப்பத்தில் இதோ

குடிகாரன் பேச்சு விடிஞ்சாக்கா போச்சு என்ற இது நம் நாடு படத்தின் பெயர். அந்த படத்திலிருந்து தான் இந்த பாடல் ஒலிச்சென்றது. கரு ரகுபதி ஐயா அவர்கள் தலையில் துண்டு போட்டுக்கொண்டு எங்கேயோ சென்று விட்டார். ஏன் ஐயா இப்படி இந்த காட்சி தேவையில்லை ஐயா, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் என்று கையில் பாட்டிலை எடுத்து விட்டார். வேண்டாம் என்றால் சொல்ல கேட்க மாட்டார். சிறந்த குடிமகன் நம் ரகுபதி ஐயா அவர்கள், அவர்களுக்கு நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் குடிகாரன் என்றவுடன், குடிகாரன் பேச்சு என்றவுடன் இணைந்துள்ளார்கள். நானும் வந்துவிட்டேன் என்று, குடிப்பதற்கா இல்லை வானொலியை கேட்பதற்கு? வாருங்கள் வாருங்கள் சென்னை பாரதி தனபால் அவர்களே. சோழச்சேர் விஜயஹரிசுமார் அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் பிரகாஷ் ஐயா அவர்கள் நேற்று சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா, வாருங்கள். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நம் நாடு என்ற திரைப்படத்திலிருந்து, ஐயோ வேண்டாம் இந்த பார்வை கொல்வது போல் இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நம் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களை

மாகாண தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர

0: மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆறாங்க
1: தலைகுனிவாக ஆறாங்க
0: அறிவில் தெளிவிருக்கு நம் உடம்பில் வலுவிருக்கு.

வாத்தியார் வந்தவுடன் எங்கள் ஊரில் வானம் பொத்திக்கொட்டு ஊத்துகிறது. மழை பெய்து கொண்டு இடி இடித்து கொண்டிருக்கிறது. சூறாவளி காற்றுடன் வாத்தியாரை வரவேற்கிறது. குளிர்ச்சியில் இருக்கிறோம் நாங்கள். சிறப்பான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சென்னை பாரதி தனிப்பாளர்கள் வாங்கையா வாத்தியாரியா என்று வாத்தியாரை மேல வாத்தியத்துடன் வரவேற்கிறார். ஆஹா, கைப்புள்ள கிளம்பிவிட்டது வாத்தியாரை அழைக்க. சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். அடடா, இப்படி ஆசைத்திரீங்களே. தத்துவ பாடல் அருமை என்றும் கிரேட் என்றும் மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். மிக்க மகிழ்ச்சி. செல்வி ஜெயலலிதா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. சென்னை பாரதி தனபால் அவர்களும் பாடல் சிறப்பு என்று பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், நானானையிட்டால் நிச்சயம் நடக்கும் ஐயா ஒரு நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், ஆஹா, இதுதானே சொல்லும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று. எவ்வளவு பணிவாக இருக்கிறார் பாருங்களேன் கரூர் ரகுபதி ஐயா அவர்கள். சிறப்பையா, உங்களை வணங்குகிறோம். அருமையான ஒரு பதிவு தந்துள்ளீர்கள். இதுவரை நம் நாடு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலி சென்றது. அழகான ஆறு பாடல்கள், ஆறு சுவையை கொண்டு. நிகழ்ச்சிக்கு அடுத்த படமாக எங்கள் தங்க ராஜா ஜோதி பாண்டியன் அவர்கள். ஆம், எங்கள் தங்க ராஜா ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அடுத்த பாடலாக. இதோ அவர் விருப்பத்தில் அந்த படத்திலிருந்து பாடல்கள் வலம் வர இருக்கிறது. கேட்டு மகிழ்வோம்.

எங்கள் தங்கராஜா, தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள். ஆம், அவர்தான் எங்கள் தங்கராஜா. அவருக்காக அந்த அழகான படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது, கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா என்று. சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஒலித்த பாடல் சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், எங்கள் ஊரில் திருமண வீடுகளில் இந்த பாடல்தான் முதலில் போடுவார்கள், அந்த நினைவு வந்துவிட்டது, அருமையான பாடல் தேர்வு, சூப்பர் என்று பாராட்டினார்கள். மற்றும் கேட்க கேட்க ஆனந்தம், சிறப்பு என்றும் பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, கல்யாணம் முடிந்து அடுத்தது என்ன.

உற்சாகமான ஒரு கலக்கலான பாடல் ஒலிக்கின்றது. முத்தங்கள் நூறு என்று எங்க தங்க ராஜா அந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். கரு ரகுபதி ஐயர் எங்க தங்க ராஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிவாஜி அவர்களை. சிறப்பையா மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக அன்புடையீர் வணக்கம். இன்று 10/8/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவர்கள் தம் 77ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள். மகன் பிரசாந்த், மருமகள் கலைவாணி, பேரன் யோகதர்ஷன், பேத்தி சிவதன்யா மற்றும் குடும்ப நண்பர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், கோவை சேரன்மநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் இன்று தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதி பாண்டியன் ஐயர் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 4:27. அவருடைய தொகுப்பில் இன்று நம் நாடு எங்க தங்க ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக எங்க தங்க ராஜா திரைப்படத்திலிருந்து இதோ அழகான ஒரு பாடல் கேளுங்களேன்.

என்ன ஒரு இனிமையான இதமான பாடல், காதல் கனிரசம் மிகுந்த பாடல். எங்க தங்க ராஜா ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இது

ஆலையிட்டு தாலையிட்டு மனைவி இன்னு ஒருத்தி வந்தா, ஆலையிட்டு தாலையிட்டு மனைவி இன்னு ஒருத்தி வந்தா என்ன.

தேவா என்று அழகான ஒரு பாடல். பாடலை பாராட்டி சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாட்டு சூப்பர் என்றும் மலர்த்துவியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். சபரி உடனே வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் மாலை 4:36. இன்று தஞ்சை பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதி பாண்டியன் ஐயாவின் விருப்பத்தில் தான் பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது. இன்று அவர் தம் 77வது பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைக்க வேண்டுவோமாக. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவருடைய தேர்வில் இதோ

0: கோடியில் ஒருவன் நம் தஞ்சை பொன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள். அவருடன் உரையாடுவதே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. திரைப்படத்திற்கு இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. அவருடன் உரையாடுவது உண்மையில் நான் என்ன தவம் செய்தேனோ என்று கூறும் அளவிற்கு இருக்கிறது. இன்று நம் நாடு எங்க தங்கராஜா என்ற இரு படத்திலிருந்து பாடல்கள், அருமையான பாடல்கள் ஒலித்தது அவரின் விருப்பத்தில். இது நிகழ்ச்சிக்காக அவர் நம்முடன் சிறு உரையாடல். வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. எங்களுடைய பாடல்களை ஒளிபரப்பி நல்ல அருமையான பாடல்களை போட்டீங்க.
0: வணங்குகிறோம் ஐயா, பாதம் தொட்டு வணங்குகிறோம். எங்களையும் வாழ்த்துங்கள் ஐயா.
1: வாழ்த்துக்களுக்கு நன்றி. அதுக்கு என்ன ஒரு கருத்து ஒன்று சொல்லிடுவா
0: ஐயா? சொல்லுங்க ஐயா.
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நான் பிள்ளையை போலே நான்கு கால்களே நடக்கும் நாள். ஹாப்பி பர்த்டே டூ மீ.
0: அழகு ஐயா. ஐயா தங்களுக்காக தங்களே தாங்கள் பாடிக்கொண்டது சிறப்பு.
1: இது உறவு என்னும் வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற சோலையிலே நாம் மலர்களாகலாம், பாசம் என்ற ஊற்றினிலே உடன் பிறப்புமாகலாம், தேசையும் நம்மை போற்றும் வண்ணம் நட்பை போற்றலாம், சபரி பாச அன்பலையில் நாம் நீந்தி பாடுவோம், கவிதை என்ற காவியத்தில் நாம் ஒன்று சேருவோம், மழை என்ற பருவத்திலே நாம் தவழ்ந்து பேசுவோம், இன்று பிறந்தேன் என்ற உணர்விலே நான் மீண்டும் பிறக்கிறேன், நாளை என்னும் எதிர்காலத்தில் நன்மை செய்யவும், நேயம் மனித நேயம் என்னும் உணர்வில் வளரவும், நேயம் மனித நேயம் என்னும் உணர்வில் வளரவும், வாழ்மை என்றும் தலைமை இதயம் முழுதும் பரவவும், மாறி புன்னை நல்லூர் தாயின் அருளில் வாழுவோம், அன்பு நல்ல பண்பு அன்னை கற்று தந்தது, வீரம் கட்டுப்பாடு என் தந்தை தந்தது, நட்டில் மகிழ்ச்சி பூங்காவில் வண்ண பூக்களாகிறேன், வாழ்க கீத நேசன் ஐயா, சபரி புகழில் வாழ்கவே.
0: ஐயா ஐயா சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா, அருமை அருமை. அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க, பாடிவிட்டீர்கள் ஐயா. நான் பாடலை ஒளிபரப்ப தேவையில்லை என்று நினைக்கிறேன். அந்த பாடலை உங்களுக்காக அழகாக அனைவருக்காகவும் பாடிவிட்டீர்கள். சிறப்பு ஐயா.
1: என்னை வாழ்த்து, என்னுடைய பாராட்டி வாழ்த்து எத்தனை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும், என்னுடைய பாசமான சபரி வானொலியின் நேசமான உள்ளங்களுக்கும் என்னுடைய இதம் கழிந்து நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி ஐயா, வணங்குகிறோம். மகிழ்ச்சி ஐயா. அழகான ஒரு பாடலை பாடி சென்றார் தஞ்சை பொன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு பாடல். நேர் சொந்தங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு இசை விருந்து இதோ.

என்ன நேர் சொந்தங்களே, இனிப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா? இந்த பாடல் படவீடு பிரியா வீரமணி ஐயா விருப்பத்திற்காக நிகழ்ச்சிக்கு நிறைவாக அந்த பாடல் ஒலி சென்றது. நிகழ்ச்சிக்கு நிறைவு அல்ல, அவருடைய விருப்பத்தில் கோவை சந்திரமன் ஐயர்கள் ஆகா சமையல் விருந்து சிறப்பு என்று பாராட்டினார். நன்றி, நன்றி. இன்று இதே ராக நிகழ்ச்சியில் தஞ்சை புண்ணியநல்ல ஜோதி பண்டியன் ஐயார் விருப்பத்தில் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்று அவருடைய பிறந்தநாள், 77வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்களை வாழ்த்தும் வகையில் ஒரு வாழ்த்து. அன்புடையீர் வணக்கம். இன்று 10/8/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் அவர்கள் தம் 77வது பிறந்தநாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள். மகன் பிரசாந்த், மருமகள் கலைவாணி, பேரன் யோகதர்ஷன், பேத்தி சிவதன்யா மற்றும் குடும்ப நண்பர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், கோவை சேரன்மநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி பாண்டியன் ஐயாரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பாடல், பிறந்தநாள் பாடலாக இது நிறைவு பாடல்.

அருமையான ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாடல் ஒலிச்சென்றது. பிறந்த நாள் என்று பிறந்த நாள், ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அழகான ஒரு பாடலை கேட்டு முடித்தும். இதுவரை சபரி வானொலி வழங்கிய இதே ராகம் நிகழ்ச்சியில் இன்று தஞ்சை பொன்னிநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்களின் விருப்பத்தில் நம் நாடு எங்க தங்கராஜா என்ற இரு படப்பாடல்கள் வளம் வந்தது. கேட்டு மகிழ்ந்தோம் நேய சொந்தங்களே, அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிந்த நில இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார், குட் ஈவினிங் சார். நான் கண்ணன் பேசுகிறேன், நங்கநல்லூர்லேருந்து.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இருக்கிற நிலைக்கு எப்படி இருக்கிறீர்கள்?
1: அம்மையப்பன் பாடல் ஒண்ணு கேட்டுருவோம். இந்த சோமசுந்தர கடவுளை ஆரம்பிச்சு மீனாட்சி அம்மன் போய் முடியும் இந்த பாடல். அது பாடல் வாணிஜராம் அம்மா பாடிய ஒரு தனி பக்தி பாடல். அது கொஞ்சம் இப்படி ஆரம்பிக்கும். சடைமுடி தரித்த சிவன் மணிமுடி தாங்கியதும் பெருவிளையாடல் பல தினம் தினம் நடத்துவதும் மதுரையில் கரை பைகை கரையினிலேன் வரும் சார். அந்த பாட்டு எனக்கு சொல்ல
0: அருமையா பாடு,
1: அருமையா இருக்கும். இந்த பாட்டை கொஞ்சம் ஒளிபரப்பீங்கன்னா எல்லாருக்கும் சிவ புண்ணியம் கிடைக்கும்.
0: நிச்சயமாக கிடைக்கட்டும் ஐயா. இதோ உங்கள் விருப்பத்தில் அந்த அழகான பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.
1: சென்னை
0: நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரின் விருப்பத்திற்காக சடைமுடி தரித்த இதோ

0: அழகான ஒரு பக்தி பாடல் ஒலிச்சென்றது. இன்று பிரதோஷ தினத்தை முன்னிட்டு அந்த பாடல் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தானாசுரம் கைலாசம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: குவிந்த காற்று இல்லென்று பரிசம் செய்ய அழகா கேட்கிறீர்கள்.
0: சந்தோஷம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அருமை.
1: எனக்கு வந்து படம் கை பொங்கல். அந்த படத்துல இளையராஜா யானை பாண்ட பாட்டு கண்மலகளின் பாட்டு
0: நிச்சயமாக
1: அதிக வானொலியில வராத பாட்டு இங்கே எப்ப கேட்டு நான் ரசிக்கிறேன்.
0: நிச்சயமாக ரசிப்போம். உங்களால் நாங்களும் சேர்ந்து ரசிப்போம், ரசிக்கிறோம் ஐயா.
1: நன்றி.
0: தஞ்சாவூர் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து.

அழகான ஒரு பாடல் வெளிச்சென்றது. தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் வெளிச்சென்றது. அவருக்கு நீங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?

0: பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் தங்கநகர் சேகர் ஐயர் பெற்றிருக்காக அந்த பாடல் ஒழிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பிரியா வீரமணி பேசுறேன்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா.
1: நிகழ்ச்சியில உங்க நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. நேற்று பாத்தீங்கன்னா அந்த விஜய் சகோதரி வந்து சிறப்பா கொடுத்திருந்தாங்க. அதுல பாடின இரண்டு சகோதரிகள் நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேருமே இணைந்து அந்த பக்தி பாடல பாடினாங்க. அந்த பாடலுக்கு ஒரு பதிவு கொடுக்கணும்னு நினைச்சேன், கொஞ்சம் வேலையின் காரணமாக அந்த அதுக்கு பதிவு கொடுக்க முடியல. ஆனா ரொம்ப சூப்பரா பாடுறாங்க அவங்க. இல்ல கிளாஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்,
0: ட்ரைனிங்
1: பாடல் பாடுவதற்கு.
0: என்ன ஐயா கிளாஸ் எல்லாம் போலயா? அப்படியே பயிற்சி எடுத்து தான் போகிறார்கள். வெளியில் எங்கேயும் செல்லவில்லை.
1: அதாவது அவங்களுடைய முயற்சி.
0: ஆமாம்,
1: ரொம்ப நல்லா இருந்தது நேற்று கேட்கறதுக்கு.
0: சூப்பர்.
1: இந்த நிகழ்ச்சியில எனது விருப்ப பாடல், இந்த பாடல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 30 ஆண்டு காலம் ஆகி இருக்கு. அந்த பாடலை கேட்டு இன்னைக்கு ஞாபகம் வந்தது எனக்கு, கேட்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த பாடல் வந்து யாரெல்லாம் கேட்டாங்க அப்படின்றது தெரியல, கேட்டுட்டு நேயர்கள் பதிவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடல் வரி, சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கா மாலுக்கண்ணவா, இப்படி ஒரு பாடல் வந்து நம்ம, அதாவது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வந்து அவர் கற்பனையில எழுதியிருக்காரு. இந்த பாடலை பாடினது வந்து மலேசியா வாசுதேவன் ரேணுகான்றவங்க இலங்கையை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். ரேணுகான்றவங்க சகோதரி, அவங்களும் வந்து இணைஞ்சு பாடியிருக்காங்க. மலேசியா வாசுதேவன் ரேணுகா இவங்க இணைஞ்சு பாடியிருக்காங்க இந்த பாடலை. இதுக்கு இளையராஜா இசை அமைச்சிருக்காரு. இந்த படம் வெளிவந்தது வந்து 1977 வெளிவந்திருக்கு சார். ஆனா ரொம்ப நாளாச்சு இந்த பாடலை கேட்டு, நீங்களும் கேட்டீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. இந்த பாடல் இந்த பாடலை அனைவருக்காகவும் இந்த பாடல் ஒளிபரப்புங்க, எல்லாரும் இணைந்து கேட்போம். இது ரொம்ப நாள் ஆச்சு, நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 30 ஆண்டுகள் ஆச்சு, இப்பதான் கேட்கறேன் நானு.
0: சிறப்பையா, இது நீங்கள் கேட்ட பாடல்.
1: தொலைபேசியில் இணைந்ததற்கு நன்றிகள் சார், வாய்ப்பு கொடுத்ததற்கு
0: நன்றி. நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா.

கூட்டத்திலே சின்ன பொண்ணு மாட்டிக்கு காலாம், கூட வந்த சின்ன பையன் இடிச்சு பார்த்தானாம், மாட்டிக்கிட்ட சின்ன குட்டி உரைச்சு பார்த்தான்.

பாடிக்கொண்டு பொண்ணிருக்கு பாடு.

0: ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:25. இந்த நிமிடத்தில் இணையம் நேற்றந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், மற்ற மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்பமான பாடல் என்ன படம்?
1: எனக்கு இன்னைக்கு விருப்பமான பாட்டு வந்து தெய்வ பலம் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் ஜானகி பாடிய பாடல், மலரோடு விளையாடும் அன்பகம் இழந்த உள்ளொழித இன்பமே தாராய், மனமயக்கமே தீராய், மன்னரோடு விளையாடும் பெண்களே வாராய். அந்த பாட்டு உள்ள இருக்கும் சார்.
0: அழகாக பாடுகிறீர்கள் ஐயா, சிறப்பு. நெஞ்சாத நன்றிகள். இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்ட மகிழ்வோம். நன்றி ஐயா.
1: நன்றி.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்திற்காக மலரோடு விளையாடும் தென்றல்.

0: அருமையான அழகான ஒரு பாடல். மனித பலம் மட்டும் மனிதனுக்கு போதாது, தெய்வ பலமும் வேண்டும் என்று அழகான ஒரு பாடல் தெய்வ பலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயார் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் ஐயா. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நாம் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334091 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ஐயா. பாடல் சொல்லுங்கள் ஐயா.
1: எல்லா இன்பமயம்னு ஒரு பாடல். அதில் வந்து எஸ்பி பாடியிருப்பார் ஒரு பாட்டு.
0: எல்லாம் இன்பமயம்
1: கமலஹாசன் நடிச்சிருப்பார். என்னென்ன பாட்டு வச்சு பாருங்க அந்த படத்தில், நான் சொல்கிறேன்.
0: எல்லாம் இன்பமயம் திரைப்படத்தில் இருங்க ஐயா, ஒரு பாடல் ஒளிபரப்பிட்டு வருகிறேன். அப்படியே இருங்க ஐயா. நேர் சொந்தங்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள். இதோ ஒரு பாடலுக்கு பிறகு ஐயாவின் பாடல்.

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கமாக நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இதோ நேர் சொந்தம். ஐயா வணக்கம். ஐயா பாடல் கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்கள்.
1: மனோகரன் பேசுகிறேன்.
0: ஆமாம் ஐயா சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து எல்லா இன்பமயம்ங்கிற படத்துலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டு தான் அப்படின்னு ஒரு நகைச்சுவை பாட்டு, அந்த பாட்டை ரொம்ப நாளாக கேட்டு.
0: நிச்சயமாக நகைச்சுவை பாடல் கேட்டு ரசிப்போம் ஐயா. இதோ நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா விருப்பத்திற்காக எல்லாம் இன்பமயம் திரைப்படத்திலிருந்து ஒன்று ஒன்று ரெண்டு

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. எல்லாம் இன்பமயம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகரன்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: வணக்கம் ஐயா, நான் உங்களுடன் பேசுவதற்கு
2: அடிக்கிறது குளிரு.

0: இத பாருடா
1: முல்லை பூங்கோ.
2: இப்போ ஐயா

0: வணக்கம் வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்கள் ஐயா? நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன். இரவு பொழுது சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது ஐயா?
0: சிறப்பாக இருக்கிறது ஐயா. உங்கள் பகுதியில் ஏதேனும் மழை பெய்கிறது ஐயா?
1: மழை எதுவும் இல்லை ஐயா, பயங்கரமாக வெயிலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்கள் பலத்த மழை என்பதனால் இப்பொழுது குளிர்ச்சியான ஒரு பொழுதாகத்தான் இருக்கிறது. இரண்டும் கடுமையான வெயில் என்று வாட்டி வதைத்தது ஐயா.
0: உங்கள் பகுதியில் இருந்துதான் மேக கூட்டங்கள் எங்கள் பகுதியில் வந்தது, அதனால் உங்களுக்கு மழை இருக்குமோ என்று நினைக்கிறேன்.
1: அருமை அருமை, நன்றாக மழை பெய்யட்டும் ஐயா. எங்களுடைய மழையை உங்களுக்கு அனுப்பிட்டு விட்டு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
0: சிறப்பு ஐயா, உங்கள் பெருந்தன்மைக்கு ஒரு நன்றி ஐயா. மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. இன்று நான் கேட்கவிருக்கும் பாடல் ரோஜா கூட்டம், இது திரைப்படத்தின் பெயர். இதிலிருந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ என்கின்ற பாடலை காற்றலைகளில் ஒலிக்கி விடுங்கள். இந்த பாடலை சபரி உறவுகள் வித்து கல்யாணி அம்மா, பாலச்சந்திரப்பா மற்றும் உங்களை இணைத்துக் கொண்டு கேட்போம் என்று கூறிக்கொண்டு இரண்டு சிந்தனை முத்துக்கள் இருக்கிறது ஐயா.
0: சிதறவிடுங்கள்.
1: ஆமாம், ஒரு பறவையானது மரத்தின் கிளையில் அமர்ந்து இருப்பது அது மரத்தின் கிளையில் கொண்டுள்ள நம்பிக்கை அல்ல, அதன் இறகின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையே வாழ்க்கையே. நாமும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம். அடுத்த இரண்டாவது சிந்தனை, வாழ்க்கையில் சில சறுக்கல்கள் வரும், அந்த சறுக்கல்களை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள், துவண்ட விடாதீர்கள். அந்த முறை வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு அந்த சறுக்கல்கள் தந்த அனுபவமே உங்களுக்கு பாடமாக அமையும். ஒரு பொழுதில் இருந்த முத்துக்களையும் மாலையாக கோர்த்து கொண்டு தெரிவித்து மற்றக்கு மகிழ்ச்சி ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி ஐயா, வணக்கம் வணக்கம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா நிறுவனத்திற்காக ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.
2: அப்பு பெண்ணே நீயா.

0: ஒலித்த அந்த பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருந்தது விரும்பிய நேசந்தம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் ஒலித்து சென்றது. சபரி ஒணலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலேயே நேசந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம் ஐயா, நான் ஈரோடு மாவட்டம் திண்டல் திட்டுப்பள்ள வன்னியர்களிலிருந்து போசம் பேசுறேன் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
1: ஐயா எனக்கு ஆகாய கங்கை என்று மண்ணில் வந்தது அப்படிங்கிற அந்த பாட்டு கொடுங்க ஐயா.
0: நிச்சயமாக இது வரது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, நன்றி.
0: ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை திருக்குப்பள்ளம் மண்ணீர்காலனி பூசப்பன ஐயாரின் விருப்பத்திற்காக ஆகாய கங்கை

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஆகாய கங்கை மண்ணில் வந்தது என்று விரும்பிய நேயர் சொந்தம், ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் வன்னியர் காலனி பூசப்பண்ணையார் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் ஒலிச்சென்றது. சபரி உணவி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நீதியின் மறுபக்கம் என்ற திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடலை சீனிவாசன் ஐயா அவர்கள் கேட்டுச் சென்றார். அவரின் வேலையின் காரணமாக இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டார். பரவாயில்லை ஐயா, இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து சீனிவாசன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக மாலை.

0: ஒழித்து வைந்த அந்த அழகான ஒரு பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்து விரும்பி நேசந்தம் சீனிவாசன் ஐயாவின் விருப்பத்திற்காக புதிய நேராக இணைந்துள்ள சீனிவாசன் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம் கேட்கிறதா?
1: வணக்கம்
0: வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நான் கோவில்பட்டியிலிருந்து செல்வி.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம்.
0: மகிழ்ச்சி. கூறுங்கள், உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்?
1: இன்னைக்கு ஜோதி பாண்டிய அண்ணாவுக்கு பிறந்த நாள், அவங்களுக்காக ஒரு பாடல் கேட்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: நலம் என்னாலும் என் வாழ்த்துக்கள்.
0: அழகாக பாடுகிறீர்கள், அழகாக பாடுகிறீர்களே. பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமே?
1: அன்னைக்கு வேற மாதிரி குண்டக மண்டக போயிரும் பாட்டு.
0: ஐயோ வேண்டாம், அப்பொழுது இப்போ பாடல் மட்டும் கேட்போம். அப்போ நன்றி நன்றி. நிச்சயமாக. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தஞ்சை புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயாரின் பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக ஒரு அருமையானது பாடல், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்று அந்த நெஞ்சம் வாழ்த்து கூறியிருக்கிறது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: அருமையான ஒரு வாழ்த்து பாடல் ஒலிச்சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியிலிருந்து செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக, அதற்காக இதை மறுபடியும் ஒளிபரப்ப முடியாது, ஒரு முறைதான் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனிமே நேரம் சொந்த வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் ஐயா.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். உங்கள் வரவு மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: வாருங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை கூறுங்கள்.
1: படம் வந்து தமிழ் பொண்ணு, பாடல் வந்து செக்கத்தி சீமக்காரி. அந்த பாடல் ஐயா
0: இதுவரை கேட்டிராத பாடல் என்று நினைக்கிறேன் ஐயா, கேட்டு மகிழ்வோம். நன்றி.
1: நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம்.
0: கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா விருப்பத்திற்காக தமிழ் பொண்ணு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இதோ.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் தமிழ் பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேசந்தம். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம்மா.
1: வணக்கம், கலைச்செல்வி பேசுகிறேன் சார்.
0: கலைச்செல்வி எங்கிருந்து? கரூர், கரூர் பகுதியிலிருந்து கலைச்செல்வி. வணக்கம் அம்மா, வணக்கம். இப்பொழுதுதான் முதன் முதலாக பேசுகிறீர்களா? மகிழ்ச்சி, தொடர்ந்து வாருங்கள், உங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்வோம். மகிழுங்கள், கூறுங்கள், உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேண்டும்? அழகான ஒரு பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம். மௌனராகம், மகிழ்ச்சி, இதோ நீங்கள் கேட்ட பாடல். கரூர் பகுதியிலிருந்து கலைச்செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேசந்தும் கரூர் பகுதியிலிருந்து கலைச்செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம்.
1: மீண்டும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, குறுங்கள், உங்கள் பாடல்.
1: எனக்கு மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் செஞ்சு முடிப்பா அந்த பாட்டு ஒலிபரப்புங்க சார்.
0: நிச்சயமாக ஐயா, இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி.
1: நன்றி.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்திற்காக

0: ஒரு பொண்ணு நினைச்சா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான அட்டகாசமான பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பனி குளிர் உற்சாகமா இருக்கும், குளு குளு இருக்கு. நீ அங்க வெயில்

0: கூறுகளே உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு படம் வெள்ள மனசு.
0: ஆஹா, சிறப்பு.
1: நன்றி.
0: மதுரை மாட்டுத்தாணி அழகர் ஐயாருன்னு விருப்பத்திற்காக வெள்ள மனசு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இதோ.

0: ஒழித்த அந்த பாடல் வெள்ள மனசு படைத்த மதுரை மாட்டுத்தாணி அழகர் ஐயார் நிருப்பத்திற்காக அந்த பாடல் வெள்ள மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலி சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் மகாரணி என்று பிரயோசிக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பதற்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். சரிங்க ஐயா, இதோ நீங்கள் கேட்ட படம் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணா பேட்டையிலிருந்து பிரகாஷ் ஐயா நிருப்பத்திற்காக காதலி திரைப்படத்திலிருந்து மும்பை காற்று.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. காதலி திரைப்படத்திலிருந்து அந்த காதலனுக்காக பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். மகிழ்ந்தார் அந்த காதலன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டையிலிருந்து பிரகாஷ் அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. நன்றி ஐயா, சிறப்பான ஒரு பாடல் உங்களுக்காக கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: மொழிபெயர்த்தாய்,
0: அருமை அருமையாக பாடிவிட்டீர்கள், படித்து விட்டீர்கள் ஐயா, சிறப்பு. இது நீங்கள் கேட்ட பாடல், என்ன படம் ஐயா? கல்யாண அகதிகள். சிறப்பு, சிறப்பு. நன்றி. கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா விருப்பத்திற்காக கல்யாண அகதிகள் திரைப்படத்திலிருந்து மனசுக்குள் உட்கார்ந்து

0: அட்டகாசமான ஒரு அருமையான ஒரு பாடல், கல்யாண அகதிகள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல், மென்மையான இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் ஐயா, உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையூர் சிற்றூரை சேர்ந்த மா ராஜேந்திரன் அழைக்கிறேன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. இணைப்பில் நமக்கு நெஞ்சாத நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: என்னுடைய பாடல் ஐயா, மேயர் மீனாட்சி என்ற படத்துல திருமுருகன் அருகினிலே வள்ளிக்குரத்தி என்ற பாடல்.
0: அருமையான ஒரு பாடல் ஐயா, இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி. கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயாரின் விருப்பத்திற்காக திருமுருகன் அருகிலே வள்ளிக்குளத்தை

0: மேயர் மீனாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா. வணக்கம், மிக்க நன்றி.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. மதியமே சாப்பிட்டுட்டேன் ஐயா.
1: சரி சரி, இரவு உணவே
0: இனிமேல் தானே ஐயா?
1: சரிங்க சரிங்க.
0: குறுங்கள் ஐயா, நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா?
1: ஏ, நான் சாப்பிட்டாச்சுங்க. எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் சாப்பிட்டாச்சு.
0: ஐயோ, இந்த நேரத்தில் தக்காளியா?
1: ஆமாம்.
0: ஆஹா, எப்படி?
1: இரவு நேரத்தில் ஒரு வேலைக்கு சாப்பிடணும், ஒன்றும் தவறு இல்லை.
0: சரிங்க, சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு உடல்நிலை ஒத்துக்கொண்டிருந்தால் சாப்பிடலாம் ஐயா. எங்களுக்கு இங்கு கோல்டு வரவில்லை என்றாலும் கோல்டு வருகிறது ஐயா.
1: சரி சரி,
0: உங்களுக்கு ஒன்றுமில்லை என்றால் சாப்பிடுங்க ஐயா. கூடுங்க, கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு ராஜன் அடிப்படத்தில் இருந்து நன்றி
0: நன்றி நன்றி ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்திற்காக கஸ்தூரி மான்குட்டி ராஜநடை போட்டு கொண்டு வருகிறது.

0: அழகான ஒரு பாடல், அட்டகாசமான பாடல். ராஜன் நடை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சேலம் மாவட்டம் சீராமணியூர் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா நிருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் கஸ்தூரி மான்குட்டி என்று தவழ்ந்து வந்தது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையத்தில் நேரம் 9:00. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: கைலாசம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். வாருங்கள், மகிழ்ச்சி குறுங்கள் ஐயா. உங்கள் பாடல் சம்மதம் என்றால் செய்யுங்கள் ஐயா, ஒன்று பிரச்சனை இல்லை. இது வருகிறது பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்களுக்காக அவரும் முரட்டுக்காலை தான்.

0: அழகான ஒரு பாடல், முரட்டுக்கலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சனது. விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயர் நிறுவத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தென்காசி மாவட்டம் சோழிச்சேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சியை இணைப்பில் இருந்தவருக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல் கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்
1: எனக்கு பிடித்த பாடல் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அந்த பாடல்.
0: வேண்டாம் என்று நினைக்கிறேன், வேண்டாம், விட்டுவிடுவோம். இது உங்கள் பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி. சோழிச்சேரி பகுதியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் திருவருட்செல்வ திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்தன அந்த பாடல் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு அவர் அந்த பாடலை விரும்பியிருந்தார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சியில் இணைய சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: தஞ்சை மாவட்டம்
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கேன். இதயத்தில் என்ற திரைப்படத்தில் காலங்கள் மலை காலங்கள் என்ற இளையராஜா இதில் உண்மையான பாடலை அனைத்து நேர் நிகழ்ச்சிக்காக குறிப்பாக நிலைய இயக்குனர் கீதை ஜீவனம் பாடலை அவர் கொண்டு.
0: நிச்சயமாக இது வருகிறது ஐயா, இதயத்தில் ஓரிடம் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா அவர்கள் உற்பத்தியிருக்கார்.

0: அழகான, அருமையான, இனிமையான, இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. இதயத்தில் ஓரிடம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி உணடி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270334191 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இல் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் ரசகுமார் பேசுறேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்க சூப்பரா இருக்கோம்.
0: மீனுக்குட்டி எப்படி இருக்கிறது?
1: மீனுக்குட்டின்னு அடுத்த வாரம் தானே போறேன், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும்.
0: அப்போ கூட தகவல் தெரியாதா?
1: என்னது
0: தகவல் தெரியாதா?
1: சூப்பரா இருக்கா?
0: அதுதான் அதுதான் கேட்டேன்.
1: போட்டோ எடுத்து போட்டு விட்டுருந்தா நல்லா இருக்கு. நல்லா இருந்தா
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: மீனுக்குட்டி இல்ல, பேரு அன்பி. அன்பி
0: புரியவில்லை.
1: அன்பி அன்பி
0: ஸ்பெல் பண்ணுங்க.
1: அரசகுமார் விஜய்
0: அன்பி.
1: அன்பி
0: ஹெச்ஏ என்ன?
1: ஹெச்ல ஏ ஏ
0: ஏ என் வி ஐ.
1: ஆமா
0: அன்பி. அடடே, இதுதான் புது மை.
1: என்ன
0: அழகான ஒரு பெயர். இது நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை குறுங்கள்.
1: என்ன

0: கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்.
1: சொன்ன மஞ்சுகளால் ஒரு மாது படம் பாடல் வந்து சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம்,
0: மயங்குகிறால் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து சம்சாரம் என்பது வீணை. விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வீரகேரளபுதூர் வட்டம் சுழச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக.

அழகாக ஒளிச்சென்றது. அழகானது ஒரு பாடல், மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம், தென்காசி மாவட்டம் வீரகேரளத்தை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்குமா என்ற நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

அழகான ஒரு ஒளித்தரத்தில் பாடல் ஒளிச்சென்றது. இப்பாடலை படவேடு பிரியா வீரமணி ஐயார் நிருப்பத்திற்காக நிகழ்ச்சிக்கு நிறைவடலாக ஒளிச்சென்றது. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.